தன் குல மகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு தன் குல மகளாக

சிவனென்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையன்றோ விதைக்கும் உழவன் சிவனென்றால் அதன்

0: தேனிசை கேட்டீர்கள். தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. அத வார்த்தாஹ. சன்சதஃ ப்ராவிருட் சத்ரம் அத்யாரப்ய அகஸ்த மாசஸ்ய த்ரயோதஷ தினாங்க பர்யந்தம் ப்ரசலிஷ்யதி. பஞ்சவிம்சதி தினானாம் சத்ரேஸ்மின் ஏகோனவிம்சதி உபவேசனானி பவிஷ்யந்தி. சத்ரே அநேகானி மகத்வபூர்ணானி விதேயகானி சர்ச்சையை அங்கீகரணாய ச உபஸ்தாபிதானி பவிஷ்யந்தி இத்யபேக்ஷதே. அத்ய லோகசபாயாம் சர்வோச்ச நியாயாலயஸ்ய நியாயாதீஷானாம் சங்கியா சன்சோதன விதேயகம் விம்சதி ஷட்விம்சதி, ராஜ்யசபாயாம் ச ராஷ்ட்ரிய சம்மானஸ்ய அபமான நிவாரணஸ்ய சன்சோதன விதேயகம் விம்சதி ஷட்விம்சதி உபஸ்தாப்யேதே. சஹைவ ஜன்ம மிருத்யு பஞ்சீகரண சன்சோதன விதேயகம், ஆயகர சன்சோதன விதேயகம், சூக்ஷ்ம லகு மத்யம உத்யம விகாச சன்சோதன விதேயகம் விம்சதி ஷட்விம்சதி சேத்யேதானி அபி ப்ராவிருட் சத்ரேஸ்மின் உபஸ்தாபிதானி பவிஷ்யந்தி. ப்ராவிருட் சத்ரஸ்ய பூர்வசந்தியாயாம் ஹ்யஹ சர்வகாரேண சன்சத பவனே சர்வதலீயோபவேசனம் ஆஹூதம். சம்மேளனஸ்ய அத்யக்ஷஹ ரக்ஷாமந்திரி ராஜநாத் சிங்ஹ ஆசீத். அஸ்யாம் சபாயாம் சத்வாரிம்ஷத் ராஜ்நைதிக தலானாம் பஞ்சாஷத் தோப்யதிக்காஹ நேதாரஹ உபஸ்திதாஹ ஆசன். சபாயாஹ அனந்தரம் பிரசார மாத்யமைஹி சஹ வார்த்தாலாபம் குர்வன் சம்சதீய காரிய மந்திரி கிரேன் ரிஜிஜுஹு சர்வான் ராஜ்நைதிக தலான் சம்சதஹ காரியாச்சரணம் நிர்விக்னம் பிரசாலயிதும் பிரமுக விஷயேஷு ரச்சனாத்மக சர்ச்சாசு பாக கிரஹீதும் ச ஆக்ரஹம் அகரோத்.
2: कोई पार्टी या कोई मेंबर अपना जो भी बात रखना चाहता है पार्लियामेंट में पूरा रख सकते हैं. मैं विपक्ष के साथियों को कहना चाहता हूं कि पहले में भी पार्लियामेंट को चलाने में दिक्कत आई थी क्योंकि हंगामा बहुत ज्यादा हुआ था. लोग चाहते हैं कि पार्लियामेंट सुचारू रूप से चले, इसलिए मैं फिर से सब पार्टी के नेताओं को मैं अनुरोध करता हूं कि पार्लियामेंट अच्छी तरह से चले, इसमें सब लोग योगदान करें और हम भी विपक्ष के बात सुनेंगे और विपक्ष भी हमारे.
1: லோகசபாயாஹ அத்யக்ஷஹ ஓம பிர்லா வர்யஹ ஹ்யஹ லோகசபாயாஹ வியாபார பராமர்ஷ சமிதேஹே சபாயாஹ அத்யக்ஷதாம் அகரோத். சபாயாம் சர்வகாரஸ்ய பிரதிநிதி சதஸ்யாஹ அபி ச விபின்னானாம் ராஜநைதிக தலானாம் ச சதஸ்யாஹ சத்ராவதௌ பிரஸ்தாவிதஸ்ய விதேயகேஷு அன்யேஷு ச காரியேஷு விசாராணாம் ஆதானம் பிரதானம் கிருதவந்தஹ. ஸ்ரீ பிர்லா வர்யஹ ரச்சனாத்மக விசார விமர்சானாம் சார்த்தக சஹபாகித்வஸ்ய சர்வோச்ச சம்சதீய பரம்பராணாம் பாலனஸ்ய ச மஹத்வமபி அதோரேகிதவான். தில்லியாரக்ஷிபலேன ஸ்பஷ்டீகிருதம் யத் அத்ய ஆரப்யமாணஸ்ய சன்சத சத்ரஸ்ய திருஷ்ட்யா நவதில்லி மண்டலே கஸ்யாபி விரோத யாத்ராயாஹ பிரதர்சனஸ்ய ச அனுமதிஹ ந ப்ராப்தாஸ்தி ந ப்ரதத்தாஸ்தி. சாமாஜிகாந்தர்ஜாலீயபட்டலே தலேன உக்தம் யத் அஸ்மின் க்ஷேத்ரே பாரதீய நாகரிக சுரக்ஷா சம்ஹிதா த்ரயோவிம்சத்யதிக த்விசஹஸ்ரேத்யஸ்ய தாரா த்ரிஷஷ்ட்யோத்தரைக சதம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் அஸ்வமேத பர்வம் உரை வழங்குபவர் ஸ்ரீ ஜி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள், நண்பகல் 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், வி கீதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும், பரூர் எம் கே ஆனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 மணிக்கு அரங்கிசையில் ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், கந்ததேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்களின் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், இதில் த ராயல் கேம் செலிப்ரேட்டிங் இன்டர்நேஷனல் செஸ் டே, எஸ் சமந்தா வழங்கும் உரை, லூனர் லெகசி இன்டர்நேஷனல் மூண்டே பி மோகனப்பிரியா வழங்கும் உரை, சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 7:50 செய்தி கதமம், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா, 8:15 திரைகாலம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாலம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும்

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:16. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைகானத்தில் கேட்கலாம் ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடிய பாடல், பராசக்தி திரைப்படத்திற்காக.

0: திரைகானம் நிறைவு பெற்றது. தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நீங்கள் கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.

0: ಘಟನಾ ಸ್ವಯಂ ಹಿ ಕಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: திரிகானத்தில் தொடரும் பாடல் தீபாடியது சூரரை போற்று திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

0: ஒலித்து பாடல் டெட்டி திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.govin.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும்

0: கதவுங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாலம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்ட். திரைகாலத்தில் நிறைவான பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக கேட்கலாம். ஸ்ரீயா கோஷல், பிரதீப் குமார் குரல்களை.

இன்றைய அரங்கிசையில் சி.ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி.ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி. அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் சாவேரி, ஆதிதாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:27. 15 அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. நிறைவாக மஹித பிரவருத என தொடங்கும் தியாகராஜரின் லால்கொடி பஞ்சரத்ன கீர்த்தனை, காம்போஜி ராகம், திருசிர திரிபுட தாளம்

அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல். மண்வாசனை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: சுகமான ராகங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: பிஎம் ஜெய் अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார்

0: செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒழித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. கேட்கலாம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: சுகமான ராகங்களில் ஒலித்தது. நாடோடி தின்றல் திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் மனு, சுஜாதா,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கும்கி திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியது.

ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்க இருக்கும் பாடல் ஒரு கல் கண்ணாடி. திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் முகேஷ், ஸ்ரீ மதுமிதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்.
0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:01. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. ஒன்று 10 இசை மலர். வி கீதா பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வாயிலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா. 5 அரங்கிசையில் ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கந்ததேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வாயிலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இதில் த ராயல் கேம் செலிப்ரேட்டிங் இன்டர்நேஷனல் செஸ் டே, எஸ் சமந்தா வழங்கும் உரை. லூனார் லெகசி இன்டர்நேஷனல் மூன் டே, பி மோகனப்பிரியா வழங்கும் உரை. அதனைத் தொடர்ந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி.

ஃபி கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, 8:15 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் பாடியது. இன்று திரைகானத்தில் PB ஸ்ரீனிவாஸ் தனித்தும் பிற பாடகர்களுடன் இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: கேட் தி ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है. तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं.
5: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
6: ஒழித்து கொண்டிருப்பது திரைக்காலம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்ட். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல்கள் தனித்தும் பிற பாடகர்களுடன் இணைந்தும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தொடரும் பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாசுடன் இணையும் குரல் எஸ். ஜானகி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்கலாம் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. குரலில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் பனித்திரை.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைக்காலத்தின் நிறைவான பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில் ஒலிக்கிருக்கிறது. பாடலின் படம் பாத காணிக்கை.

மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடலை பாடியவர்கள் எஸ் லதா, எஸ் மாலதி. பாடலை இயற்றியவர் ஏ இளங்கோவன். இசையமைத்தவர் ஷியாமலாசாமி.

மெல்லிசை பாடலில் நிறைவாக கே சசிகுமார் எஸ் ஞானம் பாடிய பாடல். பாடலை இயற்றியவர் மு பகத்சிங், இசையமைத்தவர் பி ஜே வில்ஃப்ரெட்.

வி கீதா அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நகவுலு நிஜமணி என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகோணத்தில் 24 படத்திலிருந்து அஜித் சிங், சின்மய ஸ்ரீபாதா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரைக்காலத்தில் அன்பே ஆறு படத்திலிருந்து மதுஸ்ரீ, நரேஷ் ஐயர் குரல்களில்

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை

0: மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைகாணத்தில் அழகிய தமிழ்மகன் படத்திற்காக நரேஷ் ஐயர் உஜ்ஜயினி மதுமிதா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: திரைகாணத்தில் ஜீன்ஸ் படத்திலிருந்து சோனு நிகாம் ஹரிணி குரல்களில் திரைகாணத்தின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது.

0: 100.1
1: தேநீர் நேரம் கேட்கும் முன்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
1: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் நினைவெல்லாம் நித்யா.

0: தேநீர் நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல்.
1: Welcome to Employment News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். வல்ல

நேரம் 5:26. அரங்கிசையில் ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம்.

0: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். த ராயல் கேம் செலிப்ரேட்டிங் இன்டர்நேஷனல் செஸ் டே, எஸ் சமந்தா வழங்கும் உரை. லூனார் லெகசி இன்டர்நேஷனல் மூன்டே, பி மோகனப்பிரியா வழங்கும் உரை. சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி, கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:10 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நேயர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12:10 முதல் காலை 5:44 வரை எமது தரைவழி ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சிகளை மொபைல் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் கங்குபாய் சங்கல் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சானான் கூப்பும் ஜி முனுசாமி அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். பத்து 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூத்தண்டா சித்திர சங்கீதம், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் பவித்ரா மகேஷ் அவர்களின் வீணை இசை, பி கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம், 2:30 முதல் 4:00 வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை வி யதுஸ்ரீ அவர்களின் பாட்டு, டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण।
2: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूं शक्ति सिंह। श्रोताओं, प्रधानमंत्री नरेंद्र मोदी ने 28 जून 2026 को प्रसारित मन की बात कार्यक्रम के 135वें संस्करण में देशवासियों से बारिश की हर बूंद को बचाने और जल संरक्षण के प्रयासों को लगातार आगे बढ़ाने की अपील की थी। इसकी प्रतिक्रिया में देश भर में वर्षा जल संरक्षण को एक जन आंदोलन बनाने के उद्देश्य से केंद्र सरकार ने 4 जुलाई से 4 अगस्त 2026 तक कैच द रेन अभियान को नई गति दी।
3: जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: जल संरक्षण को लेकर पिछले कुछ वर्षों में देश में लगातार व्यापक प्रयास किए गए हैं। कैच द रेन अभियान भी इसी दिशा में एक महत्वपूर्ण पहल है, जिसके माध्यम से वर्षा जल संचयन को जन भागीदारी के साथ जोड़ते हुए जल सुरक्षा को और मजबूत बनाने का प्रयास किया जा रहा है। आज के कार्यक्रम में जानेंगे कि इस अभियान का उद्देश्य क्या है, ये समय के साथ किस तरह विकसित हुआ और देश में जल संरक्षण को नई गति देने में इसकी क्या भूमिका है। श्रोताओं, पिछले कुछ वर्षों में कैच द रेन अभियान ने जल संरक्षण को एक व्यापक जन आंदोलन का स्वरूप देने का प्रयास किया है। अब ये केवल वर्षा जल संचयन तक सीमित नहीं है, बल्कि भूजल पुनर्भरण, पारंपरिक जल स्रोतों के पुनर्जीवन और स्थानीय स्तर पर जन भागीदारी को भी इसके साथ जोड़ा गया है। आइए अब विस्तार से समझते हैं।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட்.

ஆல்சோ பிகம் ரெஸ்பான்சிபிள் டிஜிட்டல் சிட்டிசன்ஸ். லெட் அஸ் லேர்ன் ஸ்டே அவேர் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் ஸ்டே சேஃப் டூ. பிகாஸ் சைபர் செக்யூரிட்டி இஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ரொடெக்டிங் டிவைசஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ப்ரொடெக்டிங் பீப்புள். அண்ட் கிரிப்டோகிராஃபி ரிமைண்ட் அஸ் தட் ஈவன் இன் அ கனெக்டட் வேர்ல்ட், ப்ரைவசி ஸ்டில் மேட்டர்ஸ். With awareness, responsibility and smart habits, we can create a safer digital future for everyone. Thank you for listening patiently. Stay safe, stay smart and have a wonderful day ahead.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அழகிய தமிழ்மகன் படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் குரலில் ஒலிக்கும் பாடலை கேட்போம் எஃப்எம் கோல்டில்.

0: நேரம் 7:50. தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நீட் தேர்வில் முதல் முறையாக தேர்ச்சி பெற்ற மலைவாழ் மாணவி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை, சங்ககால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் இருந்து நீட் தேர்வில் முதல் முறையாக தேர்ச்சி பெற்ற மலைவாழ் மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை மூதாட்டி. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் கல்வி கற்பதை நிறுத்திவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக அவை மூதாட்டி சொன்ன வரிகளை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி நிவேதா. சேலம் மாவட்ட சுற்றுலா தலமான ஏற்காட்டில் 65 மலை கிராமங்கள் உள்ளன. ஏற்காடு பிரதான பகுதியில் இருந்து 7 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் உள்ளது எழில் கொஞ்சம் குண்டூர் கிராமம். சுற்றுலா பயணிகளின் கண்ணை கவரும் பசுமை போர்வை போர்த்தி நிற்கும் இந்த மலை கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். பெரிய தொழில் வாய்ப்பு இல்லாத நிலையில் காப்பி தோட்ட தொழிலுக்கும் கூலி வேலைக்கும் செல்வதால் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தும் மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கு 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கூடம் உள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் கல்வி கற்க 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏற்காட்டுக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்பதால் பெண் குழந்தைகளின் கல்வி பயணம் சிறு வயதிலேயே முடிவுக்கு வந்துவிடுகிறது. இதுபோன்ற பல தடைகளை தாண்டி ஏழுமலை மணிமேகலை தம்பதியின் மகள் நிவேதா சாதனை படைத்துள்ளார். நீட் தேர்வு நடைமுறை தொடங்கப்பட்ட பின்னர் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் இருந்து இதுவரை யாரும் தேர்ச்சி பெறாத நிலையில் 245 மதிப்பெண்கள் பெற்று மாணவி நிவேதா முதல் முறையாக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்.
3: நீட் வந்து யாருமே இங்கே ஃபஸ்ட் டைம் எழுதுல, நான் தான் ஃபஸ்ட் டைம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசை. 245 மார்க்கு, இது கவர்மெண்ட் காலேஜுக்கு பத்தாது, ப்ரைவேட்டில் தான் படிக்கணும். ப்ரைவேட்டில் படித்தாலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்கள் வீடே மழை வந்தால் ஒழுகிற அளவுக்கு அப்படி தான் இருக்குது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சாங்கன்னா நான் படிச்சுட்டு நல்ல ஒர்க் பண்ணுவேன்.
2: மாணவி நிவேதா 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு உதவி பெறும் பள்ளியிலும் பயின்றுள்ளார். இதனால் அரசு பள்ளி மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவில் மாணவி நிவேதா இடம்பெறவில்லை. அரசு கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தாலும்

0: கூலி தொழிலாளர்களான தங்களால் மருத்துவ கல்வி பயில வைக்கும் அளவிற்கு பொருளாதார சூழல் இல்லாத நிலையில் அரசு உதவி செய்ய வேண்டும் என மாணவியின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: எங்க மலையாள மக்கள்ல யாருமே டாக்டர் கிடையாது, ஒரு டிகிரி வாங்கினே ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, பாப்பாவும் ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால தான் நான் நீட் எழுதி வச்சேன். இப்போ நீட்ல 245 மார்க் வாங்கியிருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்க்கறேன். எதிர்பார்த்து கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு ஃபினான்ஸ் மூலமா எங்களுக்கு உதவி தேவைப்படுது.
2: எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வசதி, ஸ்கூல் வசதி எதுவுமே இல்லை. எங்க போனாலும் ஏற்காடு போனாதான் இங்க இருந்து, அதுக்கு பஸ் கிடைக்காது. காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி எது கிடைச்சா எதுக்குமே நாங்க தூரமா போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால எங்க பொண்ணு டாக்டர் இருந்தா இங்க எங்க ஊர் கிராமத்துக்கு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே யூஸா இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்க படிக்க வச்சிருக்கோம்.
0: மழையின் போது ஒழுகாத வீடில்லை, அகலமான சாலையில் வீட்டிற்கு வாகனத்தில் போய் இறங்கக்கூடிய வாய்ப்பில்லை, நினைத்ததை நொடிப்பொழுதில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய இணையதள வசதி இல்லை என நிறைய இல்லைதான். ஆனால் மலைவாழ் மக்களுக்கான சிறப்பு மருத்துவராக வேண்டும் என்ற இலக்கு உந்தி தள்ளியதால் விடாமல் முயன்று தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றியிருக்கிறார் மாணவி நிவேதா.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை, சங்ககால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
4: பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு, சமூக அமைப்பு உள்ளிட்ட தகவல்களை கள ஆய்வில் கண்டறியப்படும் தொல்லியல் எச்சங்களால் அறிய முடிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த தொல்பொருள் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கந்தளிமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் வரலாற்றியல் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அதன் அருகில் சங்ககால மக்கள் பயன்படுத்திய வாழ்வியல் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக வரலாற்றியல் ஆய்வாளரும் தூயநெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் பிரபு தெரிவித்தார்.
5: கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகையினை நாங்கள் கண்டறிந்தோம். அந்த குகையானது 30 முதல் 50 மனிதர்கள் வாழ ஏற்றத்தக்கதாக அந்த குகை அமைந்திருந்தது. அந்த குகையின் உள்ளே வெண்மை நிற பாறை ஓவியங்கள் சிதைந்த நிலையில் அங்கே காணுகிறது. அந்த குகையினை சுற்றி 100 மீட்டர் தொலைவில் ஒரு தொல்லியல் மேடு ஒன்று இங்கே எங்களால் கண்டறியப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்போடு அந்த இடங்களில் நாங்கள் மேற்பரப்பு கலாய்வுகளை செய்யும் போது பல்வேறு தொல்பொருள் எச்சங்களை நாங்கள் கண்டறிந்தோம். வட்டச்சில்லுகள், அதேபோல கருப்பு சிவப்பு மண்பாண்ட ஓடுகள், தடிமனான பானை ஓடுகள், தக்களி என்று சொல்லக்கூடிய நெசவு நெய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் உள்ளிட்ட ஏராளமான பழங்கால பொருட்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது.
4: இப்பகுதிகளில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரசு உதவி பெறும் வேலூர் ஊரிஸ் கல்லூரியைச் சேர்ந்த தமிழ்துறை மாணவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர். புத்தகங்களில் படித்து அறிந்ததை தற்போது நேரில் காண்பது பெருமையாக உள்ளது என மாணவி தாமரை தெரிவித்தார்.
6: சங்ககால மக்கள் பயன்படுத்திய பானை ஓடுகள், அவர்கள் பயன்படுத்திய களிமண் பொம்மைகள், அவர்கள் பயன்படுத்திய சங்கு வளையல்கள் என பல்வேறு பொருட்களை கண்டறிந்தோம். இதுவரை புத்தகத்தில் மட்டுமே படித்து தெரிந்து கொண்டதை இன்று கண்களால் நாங்கள் காணும் போது மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம்.
4: திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு தொல்லியல் ஆவணங்கள் கண்டறியப்படுவதால் முறையான அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதே வரலாற்றியல் ஆய்வாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முன்னதாக இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் விண்வெளித்துறையில் இந்தியா உலக அளவில் சாதனைகளை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் முதல் தனியார் விண்வெளி ராக்கெட்டான விக்ரம் 1 திட்டத்தின் பின்னணியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் சராசரி வயது 28 ஆண்டுகளேயான இளைஞர்கள் என குறிப்பிட்டுள்ளார். உலகையே வியக்க வைத்துள்ள நமது இளைஞர்களின் திறமைக்கு எல்லையே இல்லை என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ராஜஸ்தானில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தொடங்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் 3வது செமிகண்டக்டர் ஆலை மற்றும் உலகின் மிக நீளமான பசுமை ஹைட்ரஜன் ரயில் ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பீகார் மாநிலத்தில் தொழிலாளர்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயர்வதை தடுக்க மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொழில்துறைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பீகாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் சிமிரியா முதல் பாகல்பூர் வரை கங்கை ஆற்றங்கரையில் புதிய நதிக்கரை சாலை அமைக்கப்படும் திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து தொழில் வளர்ச்சி பெருகும் என்றும் இதன் மூலம் பீகார் மாநிலத்தில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் மாநிலம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள

0: 551 மாதிரி பள்ளிகள் மூலம் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஐஐடி மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கப்படும் என்றார். கிராமப்புற மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் நவீன ஆய்வக வசதிகள் ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் உள்ளூர் கலைகளுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பழமையான நெசவு தொழிலால் புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் திறன் என்ற அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரை தொகுப்பை திருமதி நிர்மலா சீதாராமன் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் அவர் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெசவுக்கலை எவ்வாறு உலக அளவில் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டு அரண்மனைகள் அருங்காட்சியகங்கள் மற்றும் உயர்ரக ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள் வரை சென்று பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை பெருமிதத்துடன் விவரித்துள்ளார். பிரதமரின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இந்தியாவின் உலகளாவிய போட்டித்தன்மையை வலுப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கண்டுபிடிப்புகள் மட்டுமின்றி நமது பாரம்பரிய கலைகளை நவீன தொழில்நுட்பம் மூலம் உலகிற்கு கொண்டு சேர்ப்பதே நாட்டின் எதிர்கால பலம் என்றும் அந்த கட்டுரையில் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்காலத்தில் வரலாறு படத்திலிருந்து நரேஷ் மகதி குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: கட்டணம் சுயம் கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் ஹரிச்சரன் அர்ஜுன் சாண்டி குரல்களில் சர்வம் தாளமயம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைக்கானத்தில் சிவாஜி படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில்

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் தா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள்.

0: இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒன்னும் இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
3: தெனாலி படத்திலிருந்து கமலஹாசன், சித்ரா, கிளின்டன், டொமினிக் குரல்களில் திரைக்கானத்தின் நிறைவு பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Monsoon session of Parliament began on a stormy note today. Both houses of Parliament witnessed multiple adjournments.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் பல்லாண்டு வாழ்க படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், டி கே கலா பாடிய பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:36:05. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃப்எம் கொண்ட அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிக்கோ. அப்படிதான்.

நேர்கள் இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதயத்தை திருட்டாதே புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் பிகேன் ஆன் அ ஸ்டார்மி நோட் யெஸ்டர்டே. போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் விட்னஸ்ட் மல்டிபிள் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் ஃபாலோயிங் அப்ரூவல் பை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஓவர் வேரியஸ் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் த நீட் பேப்பர் லீக் கேஸ். லோக்சபா அண்ட் த ராஜ்யசபா வர் லேட்டர் அட்ஜர்ன்ட் ஃபார் த டே. The Lok Sabha began with obituary references to six former members who passed away recently. The House also paid tributes to Father Amir of Qatar, Sheikh Hamad bin Khalifa Al Thani. However, question hour could not be taken up due to protests by opposition members from the Congress and the Samajwadi Party over the neat issue. Union Minister Jagat Prakash Nadda met the representatives of protesters in New Delhi yesterday. In a social media post, Mr. Nadda said that a proposal came from the protesters to hold talks with the government. The minister said the meeting took place in cordial atmosphere and initial verbal discussion was held in detail with their delegation, and they submitted a written petition to the government at around 4 p.m. Mr. Nadda urged all the protesters to end their sit-in and assist the administration in restoring normalcy. President Draupadi Murmu has called for deeper economic engagement between India and Moldova, saying the two countries have immense potential to expand cooperation in several high-growth sectors. The president was addressing the India-Moldova Business Forum in Chisinau yesterday. Referring to the vision of Vikasit Bharat 2047, President

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:36:40. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் கர்ணன் மற்றும் காதலிக்க நேரமில்லை படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.

பெரிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கேட்க வேண்டும் என்றால் புரட்சி என்ற சாட்டை உண்டு. நியாயம் கேட்க வேண்டும் என்றால் புரட்சி என்ற சாட்டை

பாம்பு வஞ்சம் வைத்தார் ஆறு வருஷம். வீண் குற்றம் சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி நெஞ்சில் வைப்பான் நூறு வருஷம். இந்த ரத்தத்தோடு பிறந்தது ரோஷமாகும், அந்த ரோஷத்திலே நான் ஒரு ராஜனாகும். இந்த ரத்தத்தோடு பிறந்தது ரோஷமாகும், அந்த ரோஷத்திலே நான் ஒரு ராஜனாகும்.

கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 4:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சிரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

0: இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரித்துராஜ்.

நேரம் 5:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாலட்சுமி என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல் பி. சுசீலா.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோ

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கு இருப்பது டி கே கலா, பி எஸ் சசிரேகா ஆகியோர் பாடிய பாடல்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது தேவியின் திருவிளையாடல் படப்பாடல். ஒலிக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம்.